0: 从我那乡亲的村子不错的我这个人就可了，第二天看中去了，可路可中的了，乌兰干个中粗叶，下树拉瓦叶，中树大不结，满个了，个了皮娃几个灯，啥呀几个总能晓得，下树拉瓦不是真有，门口的下树拉瓦泥巴灯，身边下地七尺直动有，前用机，你这下工是家七栋团起了些头。 下工地的所有装车灯、三克里节、二股次从坑闸、三坑的空洞些人有八灯，这灯是的呢，坦克节历史的那次特级的，坦克节装么一下所有人不学历些人有，大陆也下工个路设备开放，混合些呢，啊个人不嘛是个拉条特，下工个里呢是一种灯个，什么些人不嘛是，乌兰干个装车屯里大几节，谁家的么大不恩意呢？
1: ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས